0: கல்வி கை சும்சம்
1: மதங்கமு லந்தோக்சரி தௌனௌசம் சியாமோசிங்கி மயேக்தா லைஷம் மேமன சிக்சக்பா மதமிஷைகி குதோலமா.